வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். அஸ் கல் கனதே ஜனல் ஜோராவர் சிங் தே கோஷல் தி திமே திசை சுனாதி ஹிந்தி ஷோரே காதா ஆக்கதே நே கி படாகே பராக்ரமி படேகே வீர் ஹே இந்தி சாஹஸ் தி தீந்தி யுத்த கோஷல் தி அஜ் வி லோக இத்திஹாஸ்கார் கல்லா கர்தே நே இனே பாரத் தேஷ் தா நெப்போலியன் ஆக்கியா கியா ஹா தீந்தி தூர்தர்ஷ்னா தே லோக அஜ் வி காயல் நே ஆக்கதே நே இனே மைதானி க்ஷேத்ர தே பஜாய் கூச் கர்னே தே இனே பாரீ துர்கம் இலாக்கே சுனே ਆਪਣੇ ਸ਼ੌਰੇ ਆਪਣੀ ਰਣਨੀਤੀ ਕੇ ਉੱਪਰ ਗਏ ਇਹਨੇ ਲੱਦਾਖ ਬਾਲਟਿਸਤਾਨ ਤੇ ਗਿਲਗਿਤ ਜੈਸੇ ਦੁਰਗਮ ਇਲਾਕੇ ਕੂਚ ਕਰੀਏ ਭਾਰਤ ਦੇਸ਼ ਦੀ ਸੀਮਾ ਚ ਮਿਲਾਏ ਇਹ ਗੌਰਵ ਇਹਨੇ ਹੀ ਜਾਂਦਾ ਹੈ ਤਾਂ ਗੇ ਇਹਨੇ ਭਾਰਤ ਦਾ ਨੈਪੋਲੀਅਨ ਆਖਿਆ ਜਾਂਦਾ ਹੈ ਦੁੱਗਰ ਦੇਸ਼ ਸਾਡਾ ਬੜਾ ਗੇ ਗੌਰਵਸ਼ਾਲੀ ਦੇਸ਼ ਹੈ ਜਿੱਥੇ ਇੰਨੇ ਵੱਡੇ ਸ਼ੂਰਵੀਰੇ ਇੰਨਾ ਅੱਛਾ ਕੰਮ ਕੀਤਾ ਇਹਨੇ ਇਹਨੇ ਭਾਰਤ ਦੇਸ਼ ਦੀ ਸੀਮਾਏ ਵਧਾਈਆਂ ਉਨ ਟਾਈਮ ਉਹ ਅਦਾ ਅਗਲੇ